0: جنسك ننطق ندقي اللي نقدر نفسي بطو خباري. بكم كي لغنا فيستر سوبر في سيري بابو ادسون سوبر في فري بابو مباكي دفون نبين فيزيت سي باكلوريا بسي ين سانتي دان كو ياتي سي بير خيماري دكتور مبايني بريزدان جوري كيس 27 في اكول بريفي فالون كلاس مونتمي ديك نيسي ستواشون بيغا خامتيني اما نلقو سي سانتر اكزامي بابو نونو دان كو ياتي سي بير خيماري فالون دون دفون نو ريبورتاز جينا جفي جفي نياكم دوخ ينغا خامتيني ميكو نانكو فالي نيلست جاناتو اك ريبونس بيغا خامتيني دفال اما نكو نانكو ياتي سي بير bari wax ci tamit li nga xamanteni modi coordinateur bu coalition jomay president abdoulaye ñaan dina ñew ci dikkel yaatal bi nga xamanteni amna ko yene ci bobule coalition dañ ko yatt ci bi xibaari ginaaw xibaari kanu xibaari dina ci and ak nga xamanteni modi abdou ababakar sadiq mo dina wax tamit ci li nga xamanteni modi infrastructure nga xamne bëgg nañ ko yessa ci li nga xamanteni modi université cheikhul khadim nek fi ci touba hidaru yene kay moy bal mak xibaari ci kanam tuddi indi ci fram faccia
1: xibaari ci benno fm
0: mbokk assalamu alaykum ki nek ci machine bi faluka kaddu gi ahmadou bamba job comme ni len ko waxe won dañ koy dotel ak walum examen baccalauréat 2026 bi ni dem la dor fi ci diwanu mbacke nak di autorité bi di préfet bu mbacke di sireba atay ce préfet sireba def na ben visite ak yenn autorité ci yenn centre examen yi nemme ko fa nak li nga xamanteni moy téway bi bob nak di sireba wax na ni kat talu nañ fi li nga xamanteni modi lu am solo rafet lu na tamit téway bi waye tamit lene rek la nga xamanteni mom la fay signaler moy absence yu bari dañuy tewlu atay ce préfet sireba ci ay dara
2: comme niñ ko baxo di def à chaque fois buñuy tambali examen dañuy ñew sur le terrain andak des services de l'état et les partenaires ñu xol ndax mesure yi ñu arrêté won biñuy préparer examen mesure yoyu effective na sur le terrain ñu ngi am contenté ginaaw buñu défé les 4 centres biñu visité ñu ngi constaté que dispositif yi ñu arrêté won danaka matna centre bo gis ngay gis fofu ay force de défense et de sécurité centre bo gis ngay gis le dispositif sanitaire avec la croix rouge lolu mo permettre les examens se déroulent actuellement dans de très bonnes conditions avec épreuves yi démarré nañu à temps comme niñu certifié dans les centres qu'on a visité démarré nañu à 8h ba malgré amna ay absence absence bon dans la plupart des causes sont probablement inconnues en tout cas ñi ngi japp dal que mesure ñi arrêté won danaka lepp matna ñi ngi féliciter également le conseil consultatif départemental ak les conseils consultatifs communaux parce que dem nañ ba matérialiser une doléance qui avait été formulée biñu formulé won ci réunion CDD manam nañu assurer la restauration des enseignants des examinateurs et des candidats lolu vraiment ñu ngi leen di remercier té mënuma jéxal té rafetluma vraiment dispositif biñu gis ci au niveau des centres manam ben dispositif bu humanisé aménager ben espace pour parents yi mëna té dom les candidates femmes allaitantes